0: சச்சம் சகஜம் சகனம் சகதம் சத்து சங்கிரு தக்கிரு சக்கஜம் சகஜம் சகனம் சகதம் சத்து சங்கிரு தக்கிரு சக்கத்தரி சதன சஞ்சலு சதன சத்துனு சதின சத்துனு சகித சரித சனக சலுத சினு சத்தனி புஷம் சம் சத்தனி புஷம்
1: எப்போ தன்னு சீர் வீச்சக்கர தாடு எப்போ தன்னு சீர் வீச்சக்கர தாடு பொத்துக்கிட்டு பக்கா அரபொத்துக்கிட்டு பக்கா